0: சர்ஜரி, பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன் டாக்டர் என் மாதுரி, எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்சிஎச் சர்ஜிக்கல் ஆங்காலஜி, எஃப்ஐ, எம்ஏஎஸ் கேன்சர் சர்ஜன்,
1: விநாயகா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஜேபி ரோட், பீமவரம்.
2: செவி போட்டா முக்கு திப்படா கொந்து சமஸ்யா?
3: சின்ன பிள்ளை நுண்டி பெத்தல வரைக்கும் செவி முக்கு கொந்து சமஸ்யலுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஆதித்யா ENT கேர் பீமவரம்.
2: பிரமுக ENT சர்ஜன் டாக்டர் ராமகிருஷ்ண கார்ச்சே எண்டோஸ்கோப் சகாயத்தோ செவி முக்கு கொந்து சமஸ்யலதோ பாட்டு
3: வெட்டிகோ, டெனிடஸ் அலர்ஜி, செரிசைட்டி, ஸ்லீப் ஆப்னியா வంటి వాటికి ఆధునిక చికిత్సలు అందించబడును.
0: పెద్ద కోతలు లేకుండా హై డెఫినిషన్ ఎండోస్కోప్ సహాయంతో చెవి సమస్యలకు ఖచ్చితమైన చికిత్స.
2: ఆదిత్య ENT కేర్, స్పందన హాస్పిటల్ బిల్డింగ్, జేపి రోడ్, భీమవరం.
0: మరికొద్ది క్షణాల్లో ఆణిముత్యాలు కార్యక్రమాన్ని వింటారు.

எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி

0: பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: விதமான விதமான